ஆதி குழம்புண்டு படவலாதி லேகியமுண்ட வேண்டி வந்தால் அளவல்லாதி நெய்யும்.